Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். எனக்கு அன்பான சகோதரரே, சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sakayaraj, a preacher at the Church of Christ in Amali Nagar at Dindukal of Tamil Nadu at India. நான் ஆர்சி ஜோசப் சகாயராஜ். இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்தின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். இன் தி 67th வீக் ஆஃப் பைபிள் ஸ்டடி அண்டர் ரூட்டட் இன் இஸ் வேர்ட் ப்ரோக்ராம், லெட் அஸ் கண்டினியூ த அக்கவுண்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் அப்ரஹாம் மேட் இன் பிசி 2028 ஃபார் இஸ் சன் ஐசக்ஸ் மேரேஜ். டுடே வி ஆர் கோயிங் டு கவர் த வர்சஸ் Genesis 24:10-20. இந்த 67th வாரத்திற்கான அவருடைய வார்த்தையில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான நமது வேதாகம படிப்பில், கிமு 2028 ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கின் திருமணத்திற்கு செய்த ஏற்பாடுகளை பற்றிய வரலாற்றை தொடர்ந்து ஆராய்வோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் வசனங்கள் ஆதியாம் 24:10-20 வரை உள்ள வசனங்கள். In this chapter, the second subsection of this program is The Journey and Prayer at the Well by the Chief Servant Eliezer, verses 10-14. இதில் இரண்டாவது உட்பிரிவாக தலைமை பணியாளரான எலியேசர் மேற்கொண்ட பயணமும் கிணற்றருகே அவர் செய்த ஜெபமும் என்ற தலைப்பிலே வசனங்கள் 10-14 வரை ஆராய இருக்கின்றோம். Summary: The servant arrives at a well outside the city of Nahor in Mesopotamia. சுருக்கம்: மெசபதோமியாவில் உள்ள நாகூர் நகருக்கு வெளியே இருக்கும் ஒரு கிணற்றை அந்த பணியாளர் அடைந்தார். He prays for a specific providential sign. அவர் ஒரு குறிப்பிட்ட தெய்வீக அடையாளத்திற்காக ஜெபித்தார். The woman appointed by God will not only offer him a drink, but he will also volunteer to water his 10 camels. தேவனால் ஈசாக்குக்கு என்று நியமிக்கப்பட்ட பெண்ணானவள் இந்த இளையசருக்கு குடிப்பதற்கு நீர் தருவதோடு மட்டுமல்லாமல் அவரது 10 ஒட்டகங்களுக்கும் அவளை தானாக முன்வந்து நீர் பருக கொடுக்க வேண்டும் என்பதே அந்த அடையாளம். Now let us read the verse 10 and 11. இப்பொழுது நாம் வசனங்கள் 10-11 வாசிப்போம். Then the servant took off his master's camels and departed, for all his master's goods were in his hand, and he arose and went to Mesopotamia to the city of Nahor. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசபத்தாமியாவிலே நாகோருடைய ஊருக்கு வந்து, அனி மேல் இஸ் கேமல்ஸ் நீல் டவுன் அவுட் சைட் த சிட்டி பை வெல் ஆஃப் வாட்டர் அட் த ஈவினிங் டைம், த டைம் வென் உமன் கோ அவுட் டு டிரா த வாட்டர். ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையில் தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், Key historical and spiritual notes. முக்கியமான வரலாற்று மற்றும் ஆவிக்குரிய குறிப்புகள். A. The significance of the 10 camels and the goods. அதில் முதலாவது ஆ, 10 ஒட்டகங்கள் மற்றும் அந்த ஒட்டகத்தின் மேல் இருந்த நற்பொருள்களின் முக்கியத்துவம். In the ancient Near East, camels were a significant symbol of a person's status. செல்வத்தின் வெளிப்பாடு. பண்டைய அண்பை கிழக்கு நாடுகளில் ஒட்டகங்கள் என்பவை ஒருவருடைய அந்தஸ்தை உணர்த்தும் முக்கிய அடையாளமாக திகழ்ந்தன. எலியேசர் ஜர்னி வித் எ கேரவன் ஆஃப் 10 கேமல்ஸ் லேடன் வித் காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் ஆல்ரெடி டெமான்ஸ்ட்ரேட்டட் ஆப்ரஹாம்ஸ் இமன்ஸ் வெல்த் அண்ட் இஸ் எபிலிட்டி டு ப்ரொவைட் ஃபார் எவ்ரி நீட்ஸ். விலையுயர்ந்த பரிசுகள் ஏற்றப்பட்ட 10 ஒட்டகங்கள் கொண்ட குழுவுடன் எலியேசர் பயணம் செய்த நிகழ்வானது ஆப்ரஹாமின் ஏராளமான செல்வம் மற்றும் தேவையானவற்றை வழங்கும் அவரது திறனை வெளிப்படையாக காண்பித்தது. This served as proof to the bride's family that
the prospective bride would be well cared of. இது மணப்பெண்ணாக வரவிருக்கும் பெண்ணுக்கு சிறந்த பராமரிப்பு கிடைக்கும் என்பதை பெண் வீட்டாருக்கு நிரூபிப்பதாக இருக்கும். Preparation for a covenant marriage. உடன்படிக்கை சார்ந்த திருமணத்திற்கான ஆயத்தம். ஆபிரகாம் was unconcerned about the cost. ஆபிரகாம் செலவை பற்றி கவலைப்படவில்லை. This was not a transaction to purchase a bride. Rather, it reflected the high value placed on the finding of a virtuous woman to continue the covenant lineage of Israel. இது மணப்பெண்ணை விலைக்கு வாங்குவதாக அல்ல, மாறாக இஸ்ரவேலின் உடன்படிக்கை வழித்தோன்றலை தொடர்வதற்கு ஒரு நற்குணம் கொண்ட பெண்ணை கண்டறிவதற்கு அவர் அளித்த உயர்ந்த மதிப்பையே காட்டியது. அரைவல் அட் த சிட்டி ஆஃப் நாகூர். நாகூரின் பட்டணத்துக்கு பணியாளர் வந்து சேருது. லொகேஷன். தி சர்வன்ட் டிராவல்ட் மெசபடோமியா, ஸ்பெசிபிக்கலி ஆராம் அகராயிம், த ரீஜன் ஆஃப் ஆராம் பிட்வீன் த டூ ரிவர்ஸ். அந்த ஊழியக்காரர் மெசபடோமியாவுக்கு, குறிப்பாக ஆராம் நகராயிம், அதாவது இரண்டு ஆறுகளுக்கு இடைப்பட்ட ஆறாம் பகுதிக்கு பயணம் செய்தார். ஹீ ஸ்பெசிபிக்கலி ஹெட்ஸ் டு த சிட்டி அசோசியேட்டட் வித் ஆபிரஹாம்ஸ் பிரதர் நாகூர். ஆபிரஹாமின் சகோதரர் நாகூருடன் தொடர்புடைய நகரத்திற்கு அவர் குறிப்பாக சென்றார். This demonstrated his complete obedience to Abraham requirement to find a bride from among his own relatives. ஆபிரகாம் தன்னுடைய சொந்த உறவினர்களிலிருந்தே மணப்பெண்ணை கண்டறிய வேண்டும் என்று கூறிய அவருடைய நிபந்தனைக்கு அவருடைய வேலைக்காரராகிய இவர் காண்பித்த முழுமையான கீழ்ப்படிதலை இது காட்டுகிறது. A strategic position by the well. கிணற்றருகே ஒரு யுக்தியான நிலைப்பாடு. Verse 11. Cultural context. In the ancient times, the public well located outside the city walls served as the hub of the social life. கலாச்சார மையம். பண்டைய காலங்களில் நகர மதில்களுக்கு வெளியே அமைந்திருந்த பொது கிணறு தான் சமூக வாழ்க்கையின் மையமாக இருந்தது. It was a natural place for a stranger to rest, gather information and make connections. ஒரு அந்நியர் ஓய்வெடுக்கவும் தகவல்களை சேகரிக்கவும் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் அதுவே இயல்பான இடமாய் இருந்தது. டைமிங். By arriving in the evening, the servant had timed his visit perfectly to coincide with the daily routine of the women's coming to draw the water for their households. நேரம். அந்த ஊழியக்காரர் மாலை வேளையில் அங்கு வந்ததன் மூலம் நகரத்து பெண்கள் தங்கள் வீட்டு தேவைக்காக தண்ணீர் எடுக்க வரும் அன்றாட வழக்கத்துக்கு ஏற்றவாறு தமது வருகையை சரியாக திட்டமிட்டிருந்தார். Resting the camels. Setting the stage for a test. ஒட்டகங்கள் ஓய்வு. இது வந்து ஒரு சோதனை களம் அமைக்கிறார். By having the camels kneel and rest, the servant solidified for his position. அந்த ஒட்டகங்களை மண்டியிட்டு ஓய்வெடுக்க செய்வதன் மூலம் அந்த ஊழியக்காரர் தமது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தினார். Following verse 11, he presented a specific and clear request to God. 11 வசனத்தை தொடர்ந்து அவர் ஒரு பிரபலமான மற்றும் மிக தெளிவான வேண்டுதலை தேவனிடம் முன்வைத்தார். He asked God to reveal the women who would not only give him drink, but also voluntarily draw water for his 10 thirsty camels. தமக்கு குடிக்க தண்ணீர் தருவது மட்டுமல்லாமல் தாகத்தோடு இருக்கும் 10 ஒட்டகங்களுக்கும் தானாக முன்வந்து நீர் இறைத்து தரும் பெண்ணையே தனக்கு காட்டும்படி அவர் தேவனிடம் கேட்டார். Since a single camel can consume dozens of gallons, a vast amount of water, after a desert journey, watering 10 camels required immense physical effort. பாலைவன பயணத்திற்கு பிறகு ஒரு ஒட்டகம் பல டஜன் கேலன், அதாவது ஏராளமான தண்ணீரை அறிந்துகொள்ளும் என்பதால் 10 ஒட்டகங்களுக்கு தண்ணீர் காட்டுவதற்கு ஏராளமான உடல் உழைப்பு தேவைப்பட்டது. Thus, positioning the camels by the well
in verse 11 served as a practical and contextual foundation for the testing of the character, work ethics and the hospitality of Rebecca, Isaac's future wife. 11 வசனத்தில் ஒட்டகங்களை கிணற்றறியை நிறுத்தினது ஈசாக்கின் வருங்கால மனைவியான ரெபேக்காளுடைய குணம், உழைக்கும் மனப்பான்மை மற்றும் விருந்தோம்பல் பண்பு ஆகியவற்றை சோதிப்பதற்கான ஒரு நடைமுறை மற்றும் வரலாறு சார்ந்த அடித்தளமாக இருந்தது. நெக்ஸ்ட், தி பிரேயர் ஆஃப் எலியேசர். நெக்ஸ்ட் சப்செக்ஷன் ஆஃப் திஸ் சாப்டர், பிரேயர் ஆஃப் எலியேசர் வெர்சஸ் 12-14. அடுத்ததாக இந்த அத்தியாயத்தின் அடுத்த உட்பிரிவு எலியேசரின் வேண்டுதல், வசனங்கள் 12-14 வரை. லெட் அஸ் ரீட் தி வெர்சஸ் ஃபர்ஸ்ட். முதலாவது நாம் வசனங்களை வாசிப்போம். 12. Then he said, O Lord God of my master Abraham, please give me success in this day and show the kindness to my master Abraham. 12 வசனம் சொல்லுகிறது, தன் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாம் தயவு செய்தள்ளம். Behold, here I stand by the well of water, and the daughters of the men of the city are coming to draw out water. இதோ நான் இந்த தண்ணீர் துறவுண்டையிலே நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மூலம் புறப்பட்டு வருவார்களே. Verse 14. Now, let it be that the young woman to whom I say, please let down your pitcher that I may drink, and she says, drink, and I will also give your camels a drink. Let her be the one you have appointed for your servant Isaac. And by this I will know that you have shown kindness to my master. Naan kudike un kudathai chaaikka vendum endru naan sollumbodhu, kudiyum endrum உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ, அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகரணம் செய்தி என்று நான் அதனாலே அறியவும் செய்திருக்கும் என்றான். 12-15 verses captures a pivotal moment of answered prayer in the Old Testament, where Abraham's chief servant was tasked with find a woman wife for Abraham's son Isaac from among Abraham's extended family. ஆயாம 12-15 வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் ஜெபத்திற்கு பதில் கிடைத்த ஒரு முக்கிய வேளையை விவரிக்கிறது. இதில் ஆபிரகாமின் மூத்த ஊழியர், ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு அவரது உறவினர்களிலிருந்து ஒரு பெண்ணை தேடி அழைத்து வரும் பணியும் மேற்கொண்டார். The passage versus Genesis 24-12-15. அந்த வசன பகுதி பார்க்கும்போது ஆதியாகமம் 24 அதிகாரம் 12-15 வரை உள்ள வசன பகுதி என்று நாம் காணுகிறோம். The full biblical text of this passage can be found in the reference sources. It details the servant's arrival at the spring, his specific prayer for the sign, and the immediate appearance of Rebecca before he even finishes speaking. இந்த பகுதிக்கான முழுமையான வேதாகம வசனத்தை அந்த மூலத்தில் காண முடியும். ஊழியர் கிணற்றை அடைந்தது, ஒரு அடையாளத்திற்காக அவர் செய்த குறிப்பிட்ட ஜெபம் மற்றும் அவர் பேசி முடிப்பதற்குள் அங்கு ரெபேக்காவின் வருகை ஆகியவற்றை இது விவரிக்கிறது. கீ தீம்ஸ் அண்ட் தியாலஜிக்கல் பிரேக் டவுன், முக்கிய கருப்பொருள்கள் மற்றும் இறையியல் விளக்கம். ஃபர்ஸ்ட், தி சர்வன்ட்ஸ் ப்ரேயர் ஃபார் சக்சஸ் வெர்ஸ் 12-13. ஒன்னாவது, வெற்றி பெற ஊழியரின் ஜெபம், வசனங்கள் 12-13. ஃபேத்ஃபுல்னஸ் டு ஹிஸ் மாஸ்டர், தி சர்வன்ட் ப்ரேஸ் ஃபார் சக்சஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆபிரகாம் ரதர் தன் ஹிம்செல்ஃப், ஆங்கரிங் இஸ் ரெக்வஸ்ட் இன் தி கவனன்ட் காட் மேட் வித் ஆபிரகாம். ஊழியர் தனக்காக அல்லாமல் ஆபிரகாமுக்கு வெற்றி வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். ஆபிரகாமுடன் தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் இந்த வேண்டுதலை அவர் முன்வைத்தார். The setting, waiting by the well at the evening, was a strategic as it served as a central gathering place for the women of the city. சூழல், மாலை வேளையில் கிணற்றருகே காத்திருந்தது ஒரு திட்டமிட்ட செயலாகும், ஏனெனில் அது அந்த நகரத்து பெண்கள் கூடும் முக்கியமான இடமாக இருந்தது.
செகண்ட் த டெஸ்ட் ஆஃப் கேரக்டர் வெர்ஸ் 14. இரண்டாவது குணநலன் சார்ந்த சோதனை வசனம் 14. த ஸ்பெசிபிக் சைன் த சர்வன்ட் ஆஸ்க் தட் த விமன் ஹூ ஆஃபர்ஸ் போத் ட்ரிங்க் அண்ட் டு வாட்டர் இஸ் கேமல்ஸ் பி சோசன் ஃபார் ஐசக். குறிப்பிட்ட அடையாளம் தனக்கும் குடிக்க தண்ணீர் கொடுத்து தன் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுக்கும் பெண்ணே ஈசாக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று ஊழியர் கேட்டுக்கொண்டார். லெசன் இன் ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தாமலின் பாடம். வாட்டரிங் எ கேரன் ஃபார் தர்ஸ்டி கேமல்ஸ் ரிக்வயர்ட் எக்ஸ்ட்ராடினரி பிசிக்கல் ஸ்டாமினா அண்ட் இமென்ஸ் ஜெனராசிட்டி அஸ் எ சிங்கிள் கேமன் கேன் ட்ரிங்க் அப் டு 100 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர். விருந்தாமல் பற்றிய பாடம். தாகத்தில் இருந்த ஒட்டக கூட்டத்திற்கு தண்ணீர் கொடுப்பதற்கு அதிகமான உடல் வலிமையும் தாராளமான மனப்பான்மையும் தேவைப்பட்டது. ஏனெனில் ஒரு ஒட்டகமே 100 லிட்டர் வரை தண்ணீர் குடிக்கக்கூடியதாகும். இமீடியட் டிவைன் இன்டர்வென்ஷன் வெர்ஸ் 15. உடனடி தெய்வீக தலையீடு வசனம் 15. சாவரின் டைம் காட்ஸ் ஆன்சர் அரைவ் பிஃபோர் ஹி ஹட் ஃபினிஷ் ஸ்பீக்கிங் ஷோகேசிங் டிவைன் ஆம்னிசியன்ஸ் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். தேவனின் கால நிர்ணயம். அவர் பேசி முடிப்பதற்கு முன்பே தேவனுடைய பதில் கிடைத்தது. இது தேவனின் சர்வ ஞானத்தையும் உண்மைத்தன்மையும் வெளிப்படுத்துகிறது. The perfect match. The arriving woman is Rebecca, a descendant of Abraham's brother Nahor, who fulfills all lineage requirements. பொருத்தமான துணை. அங்கு வந்து சேர்ந்த பெண் ரெபேக்காள் ஆவாள். இவள் ஆபிரகாமின் சகோதரனான நாகோரின் வழித்தோன்றல் மற்றும் குடும்ப பின்னணி தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதாக இருந்தார். சம்மரி அப்ளிகேஷன் சுருக்கமான பயன்பாடு. தீஸ் பேசேஜ் மாடல்ஸ் சீக்கிங் டிவைன் கைடன்ஸ் அண்ட் ஹைலைட்ஸ் த ரியாலிட்டி தட் காட் ஒர்க்ஸ் பிகைண்ட் த சீன்ஸ் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் பர்பசஸ். சுருக்கமான பயன்பாடு. இந்த பகுதி தெய்வீக வழிகாட்டுதலை தேடுவதற்கான ஒரு முன்மாதிரியாக அமைந்தது. மேலும் தேவன் தனது நோக்கங்களை நிறைவேற்ற திரைக்கு பின்னால் செயல்படுகிறார் என்ற உண்மையை இது வலியுறுத்துகிறது. Next we come to the third subsection of this chapter. Rebecca's arrival and her hospitality. 15 to 20 verses. அடுத்ததாக நாம் இந்த அத்தியாயத்தின் மூன்றாவது உட்பிரிவுக்கு வருகிறோம். ரெபேக்காவின் வருகையும் அவளது உபசரணையும் வசனங்கள் 15 முதல் 20 முடிய. First let us read the verses. முதலாவது வசனங்களை நாம் வாசிப்போம். 15-16 வசனங்களை மட்டும் வாசிப்போம் முதல்ல. And it happened before he had finished speaking that behold, Rebecca, who was born to Bethuel, son of Milcah, the wife of Nahor, Abraham's brother, came up with her pitcher on her shoulder. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனான நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்வேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோல் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். Now the young woman was very beautiful to behold, a virgin. No man had known her, and she went down to the well, filled her pitcher and came up. அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு வந்தாள், ஏறி வந்தாள். These verses describe the precious moment God answers Abraham's servant prayer for a wife or Isaac by introducing Rebecca at the well. ஆதியாகமம் 24:15-16 ஆகிய வசனங்கள் ஈசாக்கிற்கு ஒரு மனைவியை கண்டறிய ஆபிரகாமின் ஊழியர் செய்த ஜெபத்திற்கு கிணற்றின் அருகே ரெபேக்காளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் தேவன் அளிக்கும் தேவன் பதிலளிக்கும் துல்லியமான ஒரு தருணத்தை விவரித்தன. கீ தீம்ஸ் அண்ட் பிரேக்டவுன் ஆஃப் தி வெர்சஸ். முக்கிய கருப்பொருள்கள் மற்றும் வசனங்களின் பகுப்பாய்வு. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் ஆன்சர் டு தி பிரேயர். முதலாவது ஜெபத்திற்கான உடனடி பதில். In the verses immediately preceding this passage, Abraham's senior servant stands by a well and prays for a highly specific sign to find a bride for Isaac. இந்த பகுதிக்கு முந்தைய வசனங்களில் ஆபிரகாமின் மூத்த ஊழியர்
ஒரு கிணற்றின் அருகே நின்று ஈசாக்கிற்கு மணப்பெண்ணை கண்டறிய ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை கேட்டு தேவனிடத்தில் ஜெபித்தார். He asked that the chosen woman not only offer him for a drink, but also volunteer to water his 10 camels. தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் தனக்கு குடிக்க தண்ணீர் தருவது மட்டுமல்லாமல் தனது 10 ஒட்டகங்களுக்கும் தானாக முன்வந்து தண்ணீர் பருக கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகிறார். Verse 15 highlights that before the servant even finished speaking, Rebecca appeared. ஊழியர் பேசி முடிக்கும் முன்னே, அதாவது தேவனிடத்தில் ஜெபித்து முடிக்கும் முன்பே ரெபேக்காள் தோன்றினாள் என்பதை வசனம் 15 சுட்டி காண்பிக்கிறது. This may be cited along with Isaiah 65:24 that says. இது எசையா 14:24 உள்ள பின்வரும் வசனத்தை நினைவு கூறுகிறது. What Isaiah 65:24 tells? Before they call, I will answer. While they are yet speaking, I will hear. அந்த வசனம் எசாயா 65:24 வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன் என்ற வசனத்தோடு இதை ஒப்பிட முடியும். This shows that God had already set the wheels of providence in motion long before the prayer was uttered. அந்த ஜபம் ஏறெடுக்கப்படுவதற்கு வெகு காலத்துக்கு முன்பே தெய்வீக ஏற்பாட்டின் சக்கரங்களை தேவன் இயங்க செய்துவிட்டார் என்பதை இது காட்டுகிறது. Second, the right lineage. This is the divine providence. இரண்டாவது சரியான வம்சாவளி, தெய்வீக திருமணம், திருவுளம். இந்த சொற்கள் வந்து தெய்வீக திருவுளத்தை துல்லியமாக உபயோகிக்கின்றன. The text meticulously details Rebecca's family tree. She is the daughter of Bethuel, who is the son of Abraham's brother Nahor. அவள் பெத்துவேலின் மகள், பெத்துவேல் ஆபிரகாமின் சகோதரனான நாகோரின் மகன். This detail is crucial because Abraham had explicitly charged his servant with finding a wife from his own kindred rather than from the local Canaanites. உள்ளூர் கானானில் இருந்தல்லாமல் தனது சொந்த உணர்விலிருந்து ஒரு மனைவியை கண்டறியுமாறு ஆபிரகாம் தனது ஊழியருக்கு தெளிவாக கட்டளையிட்டிருந்ததால் இந்த விவரம் முக்கியமானது. Without knowing it yet, the servant's prayer is answered with the exact line of age record. தனக்கு தெரியாமலேயே அந்த ஊழியர் செய்த ஜபத்திற்கு தேவையான சரியான வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை கொண்டு இங்கு தேவன் பதிலளிக்கிறார். Third, character and beauty. மூன்றாவது ரெபேக்காலின் நற்குணம் மற்றும் தூய்மை. Verse 16 shifts focus to the Rebecca's physical and moral traits. 16 வசனம் ரெபேக்காலின் புறத்தோற்றம் மற்றும் ஒழுக்க பண்புகள் மீது கவனத்தை திருப்புகிறது. Very attractive in appearance. மிகவும் அழகான தோற்றம். She possesses physical beauty, but the narrative quickly moves past external looks to focus on her virtue. அவள் புற அழகை கொண்டிருந்தாலும் அவளுக்கு நற்பண்புகள் மீது கவனம் செலுத்துவதற்காக விவரிப்பு விரைவாக அவளுடைய வெளித்தோற்றத்தை தாண்டி சென்றது. A maiden whom no man had known. The text emphasizes her beauty and moral integrity, qualifying her to carry on the covenant lineage of Abraham. ஆண்களை அறியாத கன்னிப்பெண், ஆபிரகாமின் உடன்படிக்கை வம்சத்தை தொடர்வதற்கு அவளை தகுதியுடையவளாக்கும் வகையில் அவளது தூய்மை மற்றும் ஒழுக்க நேர்மையை இந்த சொற்கள் வலியுறுத்துகின்றன. Hard working and diligent. She was not just waiting around. She was actively engaging in demanding daily core of carrying a heavy clay of water jar to the spring. கடினமான உழைப்பாளி மற்றும் சுறுசுறுப்பானவள். அவள் வீட்டிலே சும்மா காத்திருக்கொண்டிருக்கவில்லை, மாறாக கனமான கழிவன் குடத்தில் நீர் சுமந்து ஊற்றுக்கு செல்லும் கடினமான அன்றாட வேலையில் சுறுசுறுப்பாக ஈடுபட்டார். Her readiness to serve
foreshadowed the radical hospitality she displayed in the subsequent verses when she drew hundreds of gallons of water under the water for the servant camel. அவளது சேவை மனப்பான்மை அடுத்தடுத்த வசனங்களில் ஊழியரின் ஒட்டகங்களுக்காக நூற்றுக்கணக்கான கேலன் தண்ணீரை இறைத்து ஊற்றும் போது அவள் வெளிப்படுத்தும் மகத்தான விருந்தோமல் பண்பை முன்கூட்டியே உணர்த்தியது. Now let us read the verses 17 to 20. Verse 17. And the servant ran to meet her and said, Please let me drink a little water from your pitcher. 17 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் குடிக்க கொஞ்சம் தர வேண்டும் என்றான். So she said, Drink my lord. Then she quickly let her pitcher down on her hand and gave him a drink. அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். And when she had finished giving him a drink, she said, I will draw water for your camels also until they have finished drinking. 19 வசனம் சொல்கிறது, கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து திருமணமும் அவைகளுக்கும் உண்டு வார்ப்பேன் என்று சொல்லி. 20 வசனம் சொல்கிறது, 20 says, Then she quickly emptied her pitcher into the trough, ran back to the well to draw water and drove for all his camels. 20 வசனம் சொல்கிறது, சீக்கிரமாய் தண்ணீர் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டியிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். 17 to 20 of verses Genesis 24 describe a crucial test for hospitality and character confirms Rebecca as the woman God provided as suitable partner for Isaac. ஆதியாகமம் 24:17-20 வசனங்கள் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கிற்கு ஏற்ற துணையாக தேவன் அளித்த பெண்ணான ரெபெக்காளை உறுதிப்படுத்தும் விருந்தோமல் மற்றும் நற்பண்புகள் சார்ந்த ஒரு முக்கிய சோதனையை விவரிக்கின்றன. The narrative shifts from the servant's quiet observation to Rebecca's extraordinary proactive kindness. இது அந்த ஊழியரின் அமைதியான கவனிப்பிலிருந்து ரெபெக்காளின் அசாதாரணமான செயல்வடிவிலான கனிவான செயலை நோக்கி நகர்கிறது. கீ தீம்ஸ் அண்ட் அனாலிசிஸ், முக்கிய கருப்பொருள்கள் மற்றும் வசனங்களின் பகுப்பாய்வு. தி சர்வன்ஸ் இமீடியட் ஆக்ஷன், ஊழியரின் உடனடி நடவடிக்கை. வெர்ஸ் 17 நோட்ஸ் தட் தி சர்வன்ட் ரேன் டு மீட் ஹர், ஊழியர் அவளை சந்திக்க ஓடினார் என்று வசனம் 17 குறிப்பிடுகிறது. அப்பன் சீயிங் எ யங் வன் ஹூ பொசஸ் த ரைட் right qualities, he acted quickly. சரியான தகுதியிலே கொண்ட ஒரு இளம்பெண் வந்ததை கண்டதும் அவர் விரைவாக செயல்பட்டார். His request was simple and undemanding. அவரது வேண்டுகோள் எளிமையாகவும் பெரிய சிரமம் எதுவும் இல்லாமல் இருந்தது. He asked only for a little water drink, intending to test her initial response. அவளது ஆரம்ப கட்ட பதில் செயலை சோதிப்பதற்கு அவர் குடிக்க சிறிது தண்ணீர் மட்டுமே கேட்டார். ஹாஸ்பிட்டலி பிளண்டட் வித் கோர்டசி, ஆர்வமும் மரியாதையும் கலந்த விருந்தோம்பல். ரெபேக்காஸ் ரெஸ்பான்ஸ் வாஸ் ரிவீலிங் ஹர் நோபிள் கேரக்டர். 18 வசனத்தில் ரெபேக்காலின் பதிலானது அவளது உயர்ந்த பண்பை வெளிப்படுத்திற்று. Drink my lord, she addresses the weary stranger with great respect and dignity. குடியும் என் ஆண்டவனே, களைப்படைந்த அந்நிய பயணியை அவள் மிகுந்த மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் அழைத்தாள். Quickly lowered the pitcher to his hands. The word quickly is emphasized throughout this passage. She did not hesitate, grumble, or view the request as a burden. She demonstrated great eagerness to help a stranger. சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கிக் கொண்டு இந்த பகுதி முழுவதிலையும் இந்த வசன பகுதி முழுவதிலையும் சீக்கிரம் என்ற சொல் வலியுறுத்தப்படுகிறது. அவள் தயங்கவில்லை, முணுமுணுக்கவில்லை, அல்லது இந்த வேண்டுகோளை ஒரு சுமையாகவும் கருதவில்லை. ஒரு அந்நியருக்கு உதவுவதில் அவள் மிகுந்த ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்.
எக்ஸ்ட்ராடினரி இனிஷியேட்டிவ், த சைன் ஃபுல்ஃபில், அசாதாரணமான முன்முயற்சி நிறைவேறிய அடையாளம். The very sign the servant had prayed in prayed for in verse 14 appears in verse 19. 14 வசனத்தில் ஊழிய ஜெபித்த வேண்டுகோளில் இருந்த அதே அடையாளம் இங்கே 19 வசனத்தில் இடம் பெற்றுள்ளது. ரெபேக்கா வாலண்டியர்லி ஆஃபர்ட், ஐ வில் டிரா த வாட்டர் ஃபார் யுவர் கேமல்ஸ் அஸ் வெல். ரெபேக்கா தானாக முன்வந்து உங்கள் ஒட்டகங்களுக்கு நான் தண்ணீரை எடுத்து தருவேன் என்று கூறினார். To understand the significance of this initiative, consider the scale of the task. இந்த முன்முயற்சியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள அந்த வேலையின் அளவை கவனிப்போம். எலியேசர், the servant was traveling with 10 camels. எலியேசர், அந்த வேலைக்காரர், 10 ஒட்டகங்களுடன் பயணம் செய்தார். A thirsty camel, after a long journey across the desert, can drink between 90 and 100 liters of water. நீண்ட பாலைவன பிரயாணத்துக்கு பிறகு தாகமாக இருந்த ஒரு ஒட்டகம் 90 முதல் 100 லிட்டர் வரை தண்ணீர் குடிக்கக்கூடியதாக இருந்தது. The what to water 10 camels, Rebecca volunteered to drop approximately 1000 liters of water using a heavy clay jar. 10 ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுக்க ரெபேக்காள் ஒரு கனமான களிமண் குடத்தை பயன்படுத்தி சுமார் 1000 லிட்டர் தண்ணீரை இறைக்க முன்வந்தாள். Diligent, selfless labor. தீவிரமான சுயநலமற்ற உழைப்பு. Verse 20 describes the physical exhaustion involved in fulfilling her promise. அவளது வாக்குறுதிக்கு பின்னால் இருந்த உடல் உழைப்பை வசனம் 20 விவரிக்கிறது. She quickly emptied her jar and ran back to the well. அவள் விரைவாக தன் குடத்தை காலி செய்துவிட்டு மீண்டும் கிணற்றை நோக்கி ஓடினாள். This was not merely a polite or symbolic gesture. It required Rebecca's to make multiple trips to the well and repeatedly lift heavy jars of water. இது வெறும் கண்ணியமான அடையாளப்பூர்வமான செயல் மட்டுமல்ல, இதுக்கு ரெபேக்காள் பல முறை கிணற்றுக்கு சென்று அந்த கனமான தண்ணீர் குடங்களை திரும்ப திரும்ப தூக்க வேண்டியதாக இருந்தது. For a stranger she had never met before, she demonstrated immense capacity for hard work, endurance and a generous spirit marked by self-sacrifice. தான் இதுவரை சந்தித்திராத ஒருவருக்காக அவள் அளப்பரிய உழைப்பு திறன், சகிப்புத்தன்மை மற்றும் தியாக மனப்பான்மையுடன் கூடிய தாராள குணம் ஆகியவற்றை வெளிப்படுத்தினாள். தியாலஜிகள் அண்ட் பிராக்டிகல் லெசன்ஸ், இறையியல் மற்றும் நடைமுறை பாடங்கள். கேரக்டர் ரிவீல்ட் இன் அப்ஸ்கியூரிட்டி, யாருக்கு தெரியாத நிலையில் வெளிப்படும் பண்பு. Rebecca was unaware that she was being tested for a marriage alliance with a wealthy family that held covenant with God. ஒரு செல்வம் மிக்க மற்றும் தேவனுடன் உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்ட ஒரு குடும்பத்தில் திருமண உறவுக்காக தாம் சோதிக்கப்படுகிறோம் என்பது ரெபேக்காவுக்கு தெரியாது. The fact that she displayed her true nature to a stranger when no prominent figures were watching revealed her compassionate and kind disposition. முக்கியமானவர்கள் யாரும் தன்னை கவனிக்கவில்லை என்ற நிலையில் அவள் தன் உண்மையான இயல்பை அந்த அந்நியரிடம் காட்டினாள் என்பது அவளது இரக்க குணத்தையும் கனிவான சுபாவத்தையும் வெளிப்படுத்திற்று. Exceeding expectations, Rebecca was a prime example of the principle of going extra mile. எதிர்பார்ப்பை விட அதிகமாக செய்தல், கூடுதல் முயற்சி எடுத்தல், அதாவது கோயிங் டு தி எக்ஸ்ட்ரா மைல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த கூடுதல் முயற்சி எடுத்தல் என்ற கொள்கைக்கு ரெபேக்கா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தார். The servant had asked her only for a sip of water, yet she responded by undertaking hours of strenuous physical labor. அவளிடம் குடிக்க ஒரு மிடுது தண்ணீர் மட்டுமே அந்த வேலைக்காரர் கேட்டார், ஆனால் அவளோ பல மணி நேரம் நீடித்த உடல் உழைப்பினால் அதற்கு பதில் அளித்தாள். Confirmation of divine guidance. For the worker who saw her bustling about her task, her action served as a direct confirmation that God had answered his prayer perfectly. தெய்வீக வழிநடத்ததை உறுதிப்படுத்துதல், அவள் அங்கும் இங்கும் ஓடி வேலை செய்ததை கண்ட அந்த ஊழியருக்கு தேவன் தனது ஜெபத்திற்கு மிகச் சரியாக பதிலளித்து விட்டார் என்பதற்கான
நேரடி உறுதிப்படுத்துதலாக அவளது நடவடிக்கை அமைந்தது. Now we come to the important final section of this Bible study. Practical life lesson we learn from Genesis 24:10-20. இப்பொழுது நாம் இந்த வேதாகமம் படிப்பு இந்த வார வேதாகமம் படிப்பு முக்கியமான பகுதிக்கு வருகின்றோம். ஆதியாகமம் 24:10-20 வரைக்கும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நடைமுறை வாழ்க்கைக்கான பாடங்கள். First, act while you pray. ஒன்றாவது, ஜெபிக்கும் போதே செயல்படுங்கள். Keep moving, பயணத்தை தொடருங்கள். The servant paused to pray for specific guidance only after traveling about 500 miles to Mesopotamia. It's difficult to steer a car that is standing still. அந்த ஊழியர் மெசபோத்தாமியாவிற்கு சுமார் 500 மைல்கள் பயணம் செய்த பின்பே ஒரு குறிப்பிட்ட வழிகாட்டுதலுக்காக ஜெபிக்க நின்றார். பாருங்க, ஒரு இடத்துல கார் நின்றுச்சுன்னா அதை டிரைவிங் பண்ணி திசை திருப்பது கஷ்டம். ஓடுற காரை தான் என்ன செய்ய முடியும், ஸ்டேரிங் போட முடியும். அது மாதிரி இவர் வந்து பயணம் செய்தார், செயல்பட்டார், பின்பு ஜெபித்தார். What lesson we learned from this? Do not let the desire for divine guidance render you inactive. தெய்வீக வழிகாட்டுதலுக்கான விருப்பமானது நம்மை செயலற்றவர்களாக இருப்பதற்கு அனுமதிக்கக்கூடாது. Conduct a necessary research. Begin the journey and position yourself where opportunities exist. தேவையான ஆய்வுகளை செய்ய வேண்டும், பயணத்தை தொடங்க வேண்டும், மற்றும் வாய்ப்புள்ள இடத்தில் நம்மை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். God directs our path, but we must first be willing to take the steps. தேவன் நம் பாதையில் வழிநடத்துகிறார் என்பது உண்மைதான், ஆனால் அடிவைப்பை யார் எடுத்து வைக்கணும், நம்ம தான் எடுத்து வைக்கணும். செகண்ட் லெசன், பிரியாரிட்டிஸ் கேரக்டர் ஓவர் அவுட்வர்ட் அப்பியரன்ஸ். இரண்டாவது பாடம், வெளி தோற்றத்தை விட நற்பண்புகளுக்கு முன்னுரிமை அளியுங்க. When speaking his spouse or partner, the servant did not ask for a sign based on wealth or status. ஒரு துணையை அல்லது கூட்டாளியை தேடும் போது அந்த ஊழியர் செல்வம் அல்லது அந்தஸ்தின் அடிப்படையில் எந்த அடையாளத்தையும் கேட்கவில்லை. Instead, he devised a test based on behavior to gauge qualities such as hospitality, kindness and willingness to work hard. மாறாக விருந்தோம்பல், கருணை மற்றும் உழைக்கும் மனப்பான்மை ஆகியவற்றை அளவிடுவதற்கான ஒரு நடத்தை சார்ந்த சோதனையை அவர் உருவாக்கினார். Lesson. இதுல என்ன பாடம், அவுட்வர்ட் பியூட்டி, ஸ்டேட்டஸ், அ சூப்பர்ஃபிஷியல் ஷார்ம் ஃபேட் குவிக்லி. வெளித்தோற்ற அழகு, அந்தஸ்து அல்லது மேலோட்டமான கவர்ச்சி ஆகியவை விரைவில் மறைந்துவிடும். வேற மேரேஜ், அ பிசினஸ், அ ஃப்ரெண்ட்ஷிப். Prioritize a person's inner character when building lasting relationship. திருமணம் அல்லது தொழில் அல்லது நட்பு என்பது எதுவாக இருந்தாலும் நீடித்த உறவுகளை உருவாக்கும் போது ஒரு நபரின் உள்ளார்ந்த பண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். Third lesson, doing more than what is asked is excellent. மூன்றாவது பாடம் என்னன்னாக்க, கேட்கப்பட்டதை விட அதிகமாக செய்வதே மிகவும் சிறப்பானது. Rebecca was asked for only a sip of water. Rebecca இடம் குடிப்பதற்கு ஒரு மிடறு தண்ணீர் மட்டுமே கேட்கப்பட்டது. Yet, she voluntarily offered to water 10 thirsty camels. இருந்தாலும் அவள் தானாகவே முன்வந்து தாகத்துடன் இருந்த 10 ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுக்க முன்வந்தாள். Each thirsty camel could drink about 100 liters of water. தாகமுள்ள ஒட்டகங்கள் ஒவ்வொன்றும் சுமார் 100 லிட்டர் தண்ணீர் குடிக்கக்கூடியவை. Drawing that much of water from the well on one's own and others task requiring immense physical effort. கிணற்றிலிருந்து அவ்வளவு தண்ணீரை தானாகவே இறைப்பது என்பது மிகுந்த உடல் உழைப்பை கோரும் கடினமான செயலாகும். இதுல என்ன பாடம், what's the lesson for this? True success and professional excellence often stem from performing extra task that no one compelled you to do. Exceptional efforts never go unnoticed. இதுல நமக்கு என்ன பாடம், உண்மையான வெற்றியும் தொழில்முறை சிறப்பும் பெரும்பாலும் யாரும் கட்டாயப்படுத்தாத கூடுதல் பணிகளை செய்வதிலிருந்தே கிடைக்கிறது. சிறப்பான முயற்சிகள் ஒருபோதும் கவனிக்கப்படாமல் போகாது. Fourth lesson,
Small everyday actions can lead to significant future changes. நான்காவது பாடம், அன்றாடம் நாம் செய்கிற சிறிய செயல்கள் எதிர்காலத்தில் பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். For Rebecca, going to the well was merely a routine chore performed on an ordinary evening. ரெபேக்காவை பொறுத்தவரை கிணற்றுக்கு செல்வது என்பது ஒரு சாதாரணமான மாலை வேலை செய்யப்படும் வழக்கமான வேலையாக தான் இருந்தது. She had no idea that this simple act would permanently alter the course of her life and make her a pivotal figure in history. அந்த சாதாரணமான செயலை செய்தது அவளது வாழ்க்கை பாதையை நிரந்தரமாக மாற்றி அவளை வரலாற்றின் முக்கியமான அங்கமாக மாற்றப்போகிறது என்பது அப்போது அவளுக்கு தெரியாது. What's the lesson? இதுல பாடம் என்ன? How you handle your daily ordinary responsibility matter. உங்கள் அன்றாட சாதாரண பொறுப்புகளை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பது முக்கியமானதாக இருக்கிறது. Demonstrating the integrity and cheerfulness in small routine tasks prepares you for the unexpected life-changing opportunity. சிறிய வழக்கமான பணிகளில் நேர்மையையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துவது எதிர்பாராத மற்றும் வாழ்க்கை மாற்றக்கூடிய பெரிய வாய்ப்புகளுக்கு உங்களை தயார்படுத்துகிறோம். Fifth lesson. Pray with clear purpose and precision. ஐந்தாவது பாடம், தெளிவான நோக்கத்துடனும் துல்லியத்துடனும் ஜெபிக்க வேண்டும். The servant did not offer a vague or general prayer for success. அந்த ஊழியர் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று ஒரு பொதுவான அல்லது தெளிவற்ற ஜெபத்தை செய்யவில்லை. Instead, he set forth a precise and measurable scenario that would allow him to clearly recognize the answer he received. மாறாக தனக்கு கிடைக்கும் பதிலை மிக தெளிவாக அறிந்து கொள்ளும் வகையில் துல்லியமான மற்றும் அளவிடக்கூடிய ஒரு சூழலை முன்வைத்தார். What's a lesson here? இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? When making major life decisions, move beyond vague wishes. வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது தெளிவற்ற விருப்பங்களுக்கு அப்பால் செல்லுங்கள். Be precious in your goals, expectation and prayers. உங்கள் இலக்குகள், எதிர்பார்ப்புகள் மற்றும் ஜெபங்கள் ஆகியவற்றில் துல்லியமான தன்மையை கொண்டிருங்கள். Only then will you be able to recognize the right guidance and clarity when it arises. அப்போதுதான் சரியான வழிநடத்துதலோ அல்லது தெளிவாக கிடைக்கும் போது சரியான வழிநடத்தல் அல்லது தெளிவாக கிடைக்கும் போது அவற்றை உங்களால் அடையாளம் காண முடியும். We are learning 5 lessons from this part. Genesis 24, 10 to 20 verses. We are learning 10 practical lessons. Let us see them one by one, briefly. நாம் வந்து இந்த ஆதியாகமம் 24, 10 to 20 வசன பகுதியில் 5 பாடங்களை கற்றுக்கொண்டோம். அதை சுருக்கமாக மீண்டும் பார்ப்போம். Act while you pray. ஜெபிக்கும் போதே செயல்படுங்கள். Second, prioritize character over outward appearance. இரண்டாவது, வெளித்தோற்றத்தை விட நற்பண்புகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். Third, doing more than what is asked is excellence. மூணாவது, கேட்கப்பட்டதை விட அதிகமாக செய்வதே சிறப்பானதாக இருக்கிறது. Fourth, small everyday actions can lead to significant future changes. நான்காவது, அன்றாட சிறிய செயல்கள் பெரிய எதிர்கால மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். Fifth, pray with clear purpose and precision. ஐந்தாவது, தெளிவான நோக்கத்துடனும் துல்லியத்துடனும் ஜீவியுங்கள். With this, we conclude this week's Bible study under the topic of Rooted in His Word. அவருடைய வசனத்தில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான இந்த வாரத்துக்கான வேதாகம படிப்பை இத்துடன் முடித்துக் கொள்வோம். If Lord wills, on the same day, same time, we will continue the account of Genesis chapter 24, where the Abraham's chief servant set out to find a wife for his master's son Isaac.

0: Brother Jack Williams and Sister Deethi Williams for their excellent work in broadcasting this program in India. இந்த வானொலி ஒளிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரர் ஜேக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு ஆல் த பிளவட் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஹூ லிசன் திஸ் ப்ராட்காஸ்ட் ஃப்ரம் பிகினிங் டு த எண்ட். இந்த ஒளிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவேறி கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதரிகள் சகோதரர்கள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. அண்டில் வி மீட் அகெயின் ஐ எம் ப்ரேயிங் ஃபார் யூ. Greetings to all of you, my dear brothers and sisters. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் அருமையான சகோதரிகளே சகோதரிகளே.
1: Amen to that. Thank you so much, Brother Joseph, for that sermon. So, my dear igniters, let's call our brother and let's going to speak with him. And thank you for that. Thank you for showing your love and comments through Ignite Radio. And my dear listeners who are listening, please log in and please share your love.

கிறிஸ்துக்குள் பிரியமான தேவப்பிள்ளை அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோதரத்தை வாழ்த்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான எக்னைட் ரேடியோ மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வருகிற அனைத்து பிள்ளைகளையும் மீண்டும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மளே மிகவும் அருமையை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சமாதானத்தை நமக்கு நீதியும் தரக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை மிக முக்கியமாகவே நம்மளை வழிநடத்தக்கூடிய பெரிய அற்புதத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் சொல்கிறார், நம்முடைய வளர்ச்சியானது யாரும் தடுக்க முடியாது, நிறுத்தவும் முடியாது. ஏனென்றால் கர்த்தர் ஆரம்பித்ததே பூர்ணப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட வல்லமையான தேவன் நம்மளோடு இருக்கிறார். பாருங்கள், கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது. அப்போஸ்தலர் மடிகள் 11:21 கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து அநேக ஜனங்களை விசுவாசிகளாகி கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படி கர்த்தருடைய கரம் இருந்தனாலே அவரிடத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள், திரும்பினார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகினால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மளோடு இருக்கிறபடினாலே நமது செயலிலும் வல்லமிலும் நம்மளோடு இருந்து சகலத்தை வழிநடத்தி கொண்டிருப்பதனாலே அவர் கிருபி உள்ள தேவனா இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் தம் சொன்ன வார்த்தையின்படியே செய்ய வல்லவரா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் உயிர் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே ஒரு கிறிஸ்துக்குள்ளாக நாம் ஜீவிப்பதற்கு மிக முக்கியமான 3 தருணங்கள். 1, தேவனை துதிப்பது. இன்னொன்று, அவரை நோக்கி ஜெயிப்பது. 3வது அவர் வார்த்தை நம்ம என்ன செய்யறது, உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை தான் நம்மளை மிகவும் அற்புதமாக அழகாக வழிநடத்துக்கொண்டு செலுகிறதாக நாம் பார்க்கின்றோம். ஆகினால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகளை நாம் தெளிவாகவும் வாசிப்பது மாத்திரமல்ல, கேட்பது மாத்திரமல்ல, அது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு நம்முடைய இடங்களுக்கு ஏற்ப, நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அந்த வார்த்தையை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, 136 சங்கீதம் 23 வாசிக்கின்றோம். ஆகினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு நாம் சற்று நன்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியது, சமாதானம் எங்கும் எல்லாம் இருக்க வேண்டும். உடைய வாழ்க்கையிலே சமாதானம் மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. அலங்கத்துக்குள் சமாதானம் இருக்க வேண்டும். சங்கீதத்திலே வாசிக்கிறோம், 122 சங்கீதத்திலே பார்க்கும்போது கவனிங்கள், 122 சங்கீதம் வசனம் 7, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அன்பார்களே, உன் அலங்கத்துக்குள் அப்படின்னு வீட்டுக்குள் நம்ம வசிக்கின்ற இடங்களிலே அங்கே சமாதானம் உண்டாக இருக்கும். சமாதானம் முதலாவதாக நாம் இருக்கும் இடத்திலே சமாதானம் இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் அழகாக சொல்கிறார், பிளேஸ் பி வித் இன் யுவர் வால்ஸ் அண்ட் செக்யூரிட்டி வித் இன் யுவர் டுவர்ஸ். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அரண்மனைக்குள்ளாக நம்மளை காக்கிறவராக இருக்கிறான்னு பார்க்கிறோம். செக்யூரிட்டியாக அவர் நம்முடைய அரணை காக்கக்கூடியவராக இருக்கிறார். அங்கே சமாதானம் உண்டாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். 2வதாக நம்முடைய சமாதானம் எங்கே இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆத்மாவே நமக்கு சமாதானம் வேண்டும். ஆத்மா என்று சொன்னால் நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நம் யோசிக்கின்ற செயல்பாடுகள், இவைகளுக்குள் நம்ம என்ன செய்ய வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும். இந்த சரீரமானது மண்ணோடு மக்கி போகக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தேவன் தந்த ஆத்மா மீண்டும் அவரிடத்திலே போகிறது. அதனாலே அந்த ஆத்மா பூமியில உயிரோடு இருக்கும் போதே தேவனுக்குள்ளாக சமாதானம் பெற்றிருக்க வேண்டும். அந்த ஆத்மா சமாதானம் அடைவதற்கு சரீரம் ஒத்துழைக்க வேண்டும். அந்த ஆத்மா சமாதானத்தை வழிநடத்துவதற்கு பரிசுத்த வேதாகமத்தையும் படிக்க வேண்டும். தேவ வார்த்தைகளையும் கேட்க வேண்டும். பாருங்கள், புலம்பல் 3 எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புலம்பல் 3 அதிலே வசனம் 17 நம்ம அங்கே பார்க்கும்போது, புலம்பல் 3:17 கவனிங்கள், என் ஆத்மாவை சமாதானத்துக்குள்ளாக்கினார், சுகத்தை மறந்தேன். என் ஆத்மாவை சமாதானத்துக்குத்துருமாக்கினார், சுகத்தை மறந்தேன் என்று சொல்கிறார். அதனாலே நம்முடைய ஆத்ம சமாதானம் இல்லாமல் போச்சுன்னா குத்தூரமாக்கினார் என்று சொல்லப்படுது, சுகத்தை மறக்கப்படுது. ஆங்கிலத்திலே பார்க்கும்போது, மை சால் இஸ்
perfect of praise. I have forgotten what happiness is. அதனாலே சமாதானம் இல்லை என்று சொன்னால் நம் சுகத்தை மறந்து மறப்போம், குத்தூரமாய், அதாவது நமக்கு மிகு வேதனையோடு வாழ்க்கையிலே இருக்கிறதாக இருக்கிறது. அதனாலே அரங்கத்துக்குள் சமாதானம் இருக்க வேண்டும், நம்முடைய ஆத்மாவுக்குள் சமாதானம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆத்மா என்பது என்னவென்று நாம் தெரிந்து கொண்டும் சிந்தனைகள், யோசனை, இந்த இவைகளில் நமக்கு சமாதானம் இல்லை என்று சொன்ன ஒன்றும் செய்ய முடியாது. இந்த யோசனைக்கும் மனிதனுக்கும் இடையிலே வல்லெடுத்துவதுதான் இருதயம். ஆத்மா என்பது யோசித்துக் கொண்டே இருக்கக்கூடியது, சரீரம் என்பது தனியாகவும் ஆத்மா ஒன்றாக இருக்கிறது. இது இரண்டையும் ஒன்றாக இணைப்பதுதான் வேதத்தில் சொல்லப்படுவது இருதயம். இந்த இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். பாருங்கள் பிரியமானவர்களே, கொலோசியர் 3 நாம் எடுத்துக்கொள்ளலாம். கொலோசியர் 3:15 கவனிங்கள். கொலோசியர் 3:15, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவுது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல்லோர்களாயும் இருங்கள். ஆகவே தேவ சமாதானம் இருதயங்களிலே ஆள கடவுது. பிரியமர்களே, இங்கே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சிந்தனைக்கும் இருதயத்துக்கும் ஆத்மாவுக்கு இருதயத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், ஆத்மா எப்போதுமே தேவன் தந்த சிந்தனைகளை யோசித்துக் கொண்டே இருக்கும். ஆத்மாவுக்கு தேவனுக்கு மிகுந்த ஒரு உணர்வு பற்றுவதாக இருக்கிறது. இருதயம் என்பது என்னவென்று சொன்னால் உலக ரீதியான காரியங்களை உள்ளடக்கூடியதாக இருக்கும். உலக காரியங்களும் சிந்திக்கும், தேவ காரியத்தை சிந்திக்கும். மனிதனை தடுமாறி வைக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த இருதயம். அது பூமிக்குரிய காரியங்களாக இருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த இருதயத்திலே முதல்ல சமாதானம், தேவ சமாதானம் இருந்தால்தான் ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இருதயம் ஆத்மா சமாதானம் வந்தால் சரீரத்தில சமாதானம் கிடைக்கும். சரீரத்தில சமாதானம் கிடைத்தால் நம் அடங்கத்துக்குள்ளாக சமாதானம் இருக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம். பாருங்கள் வேற ஆங்கிலத்திலே கொலோசியர் 3:15, and lead the peace of Christ real in your hearts to within intuit you were called in one body. இந்த ஒரே சரீரத்துக்குள்ளாக தேவ சமாதானம் இருக்க வேண்டும். And be thankful, எப்போது நன்றி மறக்கக்கூடாது என்பதை பார்க்கிறோம். அன்பனரே, நாம் வசிக்கின்ற இடத்தை பார்த்தோம், ஆத்மாவை பார்த்தோம், விருத்தலை பார்த்தோம். இரண்டாவது, நம்ம பழக்கொழக்கத்துக்குள் மனிதருக்குள்ளாக ஒன்று கூடி வாழக்கூடிய ஒவ்வொரு சந்திக்கூடியவர உங்களுக்குள் தேவ சமாதானம் இருக்க வேண்டும் என்றும் வாசிக்கிறோம். 1 ஐந்தாம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடிச்சு சொன்னால், 1 ஐந்தாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கவனிங்கள், பாருங்கள் பெரியமர்களே, வசனம் 13 கவனிங்கள். 1 தசனிக்கு 5:13, அவருடைய கிரியின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். உங்களுக்குள்ளே நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடு சமாதானம். 1 Thessalonians 5:30, and do esteem them very highly in love because of their work. Be at peace among yourselves. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளாக சமாதானம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். சமாதானத்தோட வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் உணரக்கூடியதாக இருக்கிறோம். பாருங்கள், உங்களுக்குள்ளும் அப்படின்னா நம்ம டெய்லி சந்திக்கின்ற பிள்ளைகளோடு, அடுத்தது ஒருவரோடு ஒருவர் என்ன செய்யும், நம்ம சமாதானம் இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஒருவரோடு ஒருவர் என்ன செய்ய, என்ன அர்த்தம், இப்ப அலங்கம் என்று சொன்னால் வீடு, ஆத்மா இருதயம் நமக்குள் இருக்கின்றது. உங்களுக்குள் என்று சொன்னால் நாம் அன்றாடும் விட்டு பிரியாமல் ஒன்றோடு ஒன்றோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு இருக்கிறது. ஒருவரோடு ஒருவர்னு யாரு அப்படின்னா, நம் சந்திக்கின்ற எல்லாரும், நல்லோரும் தீயோரும்,
நம்முடைய எதிராளிகள் எல்லாரோட நம்ம சமாதானம் இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். மார்க் சுவிசேஷ புத்தகம் மார்க் 9 அதிகாரம்

கவுனிங்கள் மார்க் 9 அதிகாரம் வசனம் 50 வசனத்தை கவுனிங்கள். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படுவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவராயிருங்கள், ஒருவர் ஒருவர் சமாதானமாயிருங்கள் என்றார். அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கின்றோம் ஒருவர் ஒருவர் சமாதானம் இருக்க வேண்டும். மார்க் சாப்டர் சாப்டர் 9:50, சால்ட் இஸ் குட், பட் இஃப் தி சால்ட் ஹேஸ் லாஸ் இட்ஸ் சால்ட்லிஸ் ஹவ் வில் யூ மேக் இட் சால்ட்லி அகைன் ஹவ் சால்ட் இன் யுவர் சர்வீஸ் அண்ட் பி அட் பேஸ் வித் ஒன் அனதர். ஒருவரோடு ஒருவர் சமாதானம் இருக்க மிக முக்கியமாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நாம் செய்யக்கூடிய கிரிகளில், அதாவது வேலையில் என்ன செய்ய வேண்டும்? சமாதானம் இருக்க வேண்டும். நம்ம எந்த காரியம் செய்தாலும் அது மற்றவர்களுக்கு புரோஜனம் உள்ள சமாதானம் இருக்க வேண்டிய பார்க்கிறோம். மத்தேயோ 5:9 காண்கிறோம். மத்தேயோ 5:9 பார்க்கும்போது கவுனிங்கள், மத்தேயோ 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். கிரிகளே, நம் சமாதானம், நாமும் சமாதானம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களும் சமாதானம் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கிரிகளை செயல்பட வேண்டும், சமாதானம் இருப்ப செயல்படுத்த வேண்டும். அதான் மிக முக்கியம். மற்றவர்களையும் சமாதானப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய உதவி செய்ய வேண்டும். அதை மார்க் அங்கே பார்க்க, மத்திய 5:9 பார்க்கணும். மேத்யூ 5:9, பிளேஸ்டு ஆர் தி பேஸ் மார்க்கர்ஸ் ஃபார் தே ஷால் பி கால்ட் சன்ஸ் ஆஃப் காட். இப்போ சமாதானம் பண்ணி தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பிரியமானவர்களே, எல்லாரோடும் நாம் சமாதானமாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய புத்திரர்கள். யாருக்கும் விரோதியும் இல்லாமல் எல்லாரோடும் சமாதானம் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இங்கே பார்க்கிறோம். அன்பானவர்களே, கூடாரத்தில், கூடாரம் என்று சொன்னால் நம் எல்லா எங்கே இருந்தாலும் எல்லா இடங்களிலும் நாம் சமாதானம் இருக்க வேண்டும். யோபு 5:24 வாசிக்கும் என்று சொன்னால், யோபு எழுதின புஸ்தகத்திலே

கவனிங்கள். யோபு ஐந்தாம் அதிகாரம் 24 வசனத்தை கவனிங்கள். யோபு 5:24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். யோபு சாப்டர் chapter 5 verse 24, you shall know that you are, that is at peace, and you shall inspect your food and miss nothing. தேவ சமாதானத்தோடு வாழக்கூடிய நாம் கூடார சமாதானம் ஒன்று கூடி தேவனை தொழுகை செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாம் வேதப்பட நடத்தும் போதும் ஜப குடும்பம் நடத்தும் போதும் எல்லாருமே சமாதானத்தில் கற்றுக்க வேண்டும். அடுத்தது பிரியமானவர்களே, சபைக்குள்ளாக நாம் சமாதானம் இருக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமானது. சபையில் நாம் கூடி வரக்கூடிய தொழுகிலே நாம் சமாதானமே இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 9:9 ரொம்பதாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள சொன்னால்,

கவனிங்கள் அப்போஸ்தலர் மொழிகள் 9 அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை கவனிங்கள். அப்போது யூதையா கலிலியா சரேயா நாடுகள் இங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து வருகின. அன்பான சபையில் சமாதானங்கள் பெருகிற்று. எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். ஆக்ட் சாப்டர் 9 வெர்சன் 31. சோ தி சர்ச் த்ரோ அவுட் ஆல் ஜோடா அண்ட் கலிலி அண்ட் சமரியா ஹேட் பேஸ் அண்ட் வாஸ் பிகிங் பிளேக் ஆப் and walking in the affair of the Lord and in the comfort of the Holy Spirit, it multiplied. அன்பர்களே, பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகின. சமாதானம் இருந்தது, பக்தி விருத்தி அடைந்தது. ஒரு சபையானது முதல்ல சமாதானம் பெற்றிருக்க வேண்டும், பக்தி விருத்தி அடைய வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகின. இதுதான் சபையின் வளர்ச்சியை நமக்கு பார்க்கிறோம். தேவனுக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்துக்குள்ளாக நாம் இருப்பதை பார்க்கிறோம். அன்பர்களே, பகலெல்லாம் நாம் வேலை செய்து இரவிலே நித்திரை அடையும் போது, நாம் தூங்க செல்லும் போது, நம் படுக்கையில சமாதானம் வேண்டும். அதுதான் மிக முக்கியம். பாருங்கள், நாம் அநேக மனிதர்கள் பகலெல்லாம் அங்கே எல்லாரோட சமாதானப்பே இருப்பார்கள். தனிமையிலே படுக்கையில சமாதானம் இல்லாமல் மிகு வேதனையோட தூங்குவார்கள். சமாதானம் இல்லாமல் நித்திரை அடைவார்கள். அங்கே சமாதானம் இல்லாதவர்கள் மிகு வேதனைப்படுவதை பார்க்கின்றோம். பாருங்கள், சங்கீதம் 4 அதிகாரம்

துணிங்கள் செங்கீதம் 4 வசனம் 8. அங்கே பார்க்கிறோம், நம் படுக்கையிலே தேவ சமாதானத்தை பெற்று அங்கே நித்திரையை பெறக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானம் மிக முக்கியமானது. 4:8 கவுனிங்கள், சமாதானத்தோட படுக்கை படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீ ஒருவரே என்னை சுகமாய் தாங்க பண்ணுகிறீர். Psalms chapter 4 verse 8, in peace I will but in lie down and sleep. For you alone, O Lord, make me dwell in safety. அப்படின்னு சொல்றது. ஆகினால் அன்பான தேவன பிள்ளைகளே, தேவ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிறோம். அலங்கத்துக்குள் சமாதானம் இருக்க வேண்டும், ஆத்மாவில் சமாதானம் இருக்க வேண்டும், இருத்திலே சமாதானம் இருக்க வேண்டும், உங்களுக்குள்ளாக சமாதானம் இருக்க வேண்டும், ஒருவரோடு சமாதானம் இருக்க வேண்டும், கிரிகையில் சமாதானம் இருக்க வேண்டும், கூடாரத்தில் சமாதானம் இருக்க வேண்டும், சபையில் சமாதானம் இருக்க வேண்டும், நாம் நித்திரை செய்யக்கூட படுக்கையில என்ன செய்ய வேண்டும், சமாதானத்தில் தூங்க வேண்டும். அதற்கு மேலாக பரலோகத்திலே அங்கே சமாதானம் உண்டாயிருக்கிறது பார்க்கிறோம். பாருங்கள் பெரியவர்களே, சங்கீதம் லூக்கா தப்பிப்போன ஆத்மாவே நாம் மனந்திரும்பும் போது அங்கே பரலோகத்தில் மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கிறது பார்க்கின்றோம். அந்த சமாதானத்தை நாம் கடைப்பிடிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 19 அதிகாரத்திலே கவனிங்கள், 19:38, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானம் உன்னதத்தில் மகிமை உண்டாவதாக என்று வெகு தேவனை புகழ்ந்தார்கள். அன்பராய் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கும் போது பரலோகத்திலே சமாதானம் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி துதித்தார்கள். லூக்கா சாப்டர் வெர்சன் 90 chapter 90 verse 38, saying, blessed is the king who comes in the name of the Lord, peace in heaven and glory in the highest. பிரியமானவர்களே, பரலோகத்தில் சமாதானம் உண்டாகுவதாக என்று சொல்லி தேவனே தேவனு குமார் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு எருசலேமுக்குள் வரும்போது பாடி துதித்தார்கள், பூமியிலே சமாதானம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அர்ப்பணித்து சிலுவின் பாடுகளை அங்கே நமக்காக ஒப்பு கொடுக்கும் போது பரலோகத்தில் சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி சொன்னார்கள். அவர் பிறப்பிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறக்கும் போது பூமியிலே சமாதானம் உண்டாக வேண்டும் என்று சொன்னார்கள். பாலதேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், லூக்கா 2 அதிகாரத்திலே கவனிக்கிறோம். லூக்கா 2 அதிகாரம் வசனம் 14,

2:14 உன்னதத்திற்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். எவ்வளவு ஒரு அருமையான வசனம். இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறக்கும் போதும் அங்கே தேவனை துதித்தார்கள். இயேசு கிறிஸ்தனுடைய பாவங்களுக்காக மரிக்க அங்கே எருசலேமுக்குள் அவர் மரணத்தை சந்திக்க போதும் தேவனை துதிக்கிறார்கள். அன்பர்களே, அவர் பூமியில பிறக்கும் போது பூமியில சமாதானம் உண்டாகும் என்று சொன்னார்கள். அவரை மறிக்க போகும்போது பரலோகத்திலே சமாதானம் உண்டாகும் என்று சொன்னார்கள். ஆகினாலே சமாதானம் மிக முக்கியமானது. நம்ம சமாதானத்தோட எல்லாரோட விருப்பமாக யாவரோடும் சமாதானம் இருப்பதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மளை எப்போதும் மிகவும் அருமையாக நடத்துகிறார். யாவரோடும், எதிராளிகள் யாரா இருந்தாலும் சரி, எல்லாரோடும் நம் சமாதானம் இருப்போம். இவரு 12 இருக்கும்போது, இவரு 12:14 வாசிப்போம். கவுனிங்கள், இவரு 12:14 யாவரோடும் சமாதானமாகவும் பரிசுத்தமுள்ளவராக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமுள்ள தேவனுக்கு பரிசுத்தமுள்ள ஒருவன் கருத்தரே தரிசிக்கவில்லையே என்று சொல்கிறோம். பாருங்கள் அன்பர்களே, எபிரேயன்ஸ் சாப்டர் 12:40 ஸ்ட்ரீவ் ஃபார் பேஸ் வித் எவ்ரி ஒன் அண்ட் யூ ஃபார் தி ஹோலினஸ் வித்தவுட் விச் நோ ஒன் வில் தி லார்ட். ஆகினால் அன்பான தேவன பிள்ளைகளே, நாம் எல்லாரோடும் சமாதிருப்போம். மொத்தம் 12 காரியங்களை பார்த்தோம். ஆகினாலே சங்கீதம் 133 படி நம்முடைய தாழ்வில் நம்ம எண்ணத்தோடு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ சமாதானம் எப்போதும் நம்மளோடு இருப்பதற்கு நாம் அர்ப்பணிப்போம். தேவன் கண்டிப்பாக நம்மளே ஆசீர்விக்க வல்லவராக இருக்கிறார் என்று மறந்துவிட வேண்டாம். இந்த பொறுமையோடு இக்னைட் ரேடியோ மூலமாக தேவத்தை கேட்ட யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். நாம் என்றும் எப்பொழுதும் மறந்துவிட வேண்டாம், சமாதானத்தோடு இருக்க கற்றுக்கொள்வோம், தேவனோடு வாழ கற்றுக்கொள்வோம், எல்லாரோடு சமாதானம் இருக்க வேண்டும். இதுல மிக முக்கியமான காரியத்தை கவனிக்க வேண்டும் சொன்னால், நம்முடைய ஆத்மாவுக்கு சமாதானம் கிடைக்க வேண்டும், அது பரிசுத்த வேதனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இங்கே நாம் மிக முக்கியமாக பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது பூமியில சமாதானம் இருக்கும் சொன்னார். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து பரலோகத்துக்கு கடந்து செல்லும் போது அங்கே பரலோகத்தில் மிகுந்த சமாதானம் உண்டாக வேண்டும் என்று சொன்னார்கள். சமாதானம் என்பது எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் எப்பொழுது சோர்ந்து போகாமல் தேவனுக்கு இன்னும் நாம் பிரியமாக வாழும்போது, அவர் சித்தத்தை நம்ம நிறைவேற்றப்படும் போது அவருடைய நாமம் மகிமைப்படும். பாருங்கள் பிரியமர்களே, ஸ்தோத்திரிக்க 7 காரியங்கள் நமக்கு கண்டிப்பாக தேவை. அவர் உன்னை பெயரால் அழைக்கிறார். 43:1 அதனாலே நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இரண்டாவது, அவர் உனக்காக விண்ணப்பம் செய்கிறார், அதற்காக சோதரிக்கின்றோம். 2:34 பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து நமக்காக அங்க என்ன செய்கிறார், அங்கே விண்ணப்பம் செய்கிறார். அவர் உன்னை பாதுகாக்கிறார். சங்கீதம் 91:14 பார்க்கும் போது தேவன் நம்முடைய பாதுகாக்கிறார், அவர் உன்னை தாங்கிக் கொள்ளுகிறார். இயேசு 41:10 நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அவர் நம்மளை தாங்கிக்கொள்ளிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் உனக்காக நல்லதாய் செய்கிறார். 2:28 பார்க்கும்போது சகல நன்மைக்கு எதுவாக நமக்கு நடத்தக்கூடிய இருக்கிறார். சங்கீதம் 103:3 அவர் உன் பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர் உன்னை புதிய வாக்கின் ஆக்குகிறார். 2 Corinthians 5:17 அவர் உன்னை புதிவாக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால அன்பான தேவன் பிள்ளைகளே, தேவனை ஸ்தோத்தரிக்க 7 காரணங்கள். அவரை துதிப்போம். பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், நம்முடைய பெயரை அழைத்திருக்கிறார், நமக்காக விண்ணப்பம் செய்கிறார், அவர் நம்மை பாதுகாக்கிறார், அவர் நம்மளை தாங்குகிறார், நமக்கு நன்மையானதை செய்கிறார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், அவர் நம்மை புதிதாக்கிறார். ஆகினால் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இப்படிப்பட்ட தேவாதை கேட்ட யாவரையும் இன்னும் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை கேளுங்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து எப்பொழுதும் மிக அருமையை வழிநடத்துவார். சகலத்தை வழிநடத்தி நம்மளை காப்பாராக. பைபிளை அருமையான இந்தியாவை சேர்ந்த எக்னேட்ரியை வழிநடத்தி கொண்டிருக்கிற அருமையான டேவிட் பிதர் மற்றும் வில்லியம்ஸ் அருமையான அவருடைய துணைவியர் சகோதரிக்காகவும் மற்றமாக இன்னும் இதை தேவாரத்தை பேசக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். விசேஷமாக உலகமெங்கும் எக்னேட்ரியை பயன்படுத்தி கொண்டிருக்க அருமையான
கிராக் பண்ணிப்பதற்காகவும் மற்றும் வாழ்வதற்காகவும் ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசேஷமான அருமையான சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். பிலிப்பியன்ஸ் மற்றுமாக கனடா மற்றுமாக ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, லண்டன் மற்றும் அநேக நாடுகளிலே தேவத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் தேவன் தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.